ஏக்கமான போருக்கு நாராயணனது அவன் குரு பிரசாத் அவர் குரு சதுக்காவும்